0: விழாவை லங்கா விழாவின் தவால் தேக்காய்
1: தீவுல பிட்டியாட்ட, கம்புரு பிட்டியாட்ட, நாவல பிட்டியாட்ட, கல் பிட்டியாட்ட. www.livefm.lk

0: இந்தியாவின் ஹரியட்டம் துலஹாய்
1: LiveFM.lk
2: மகரகமட ஹோமாகமட கொடகமட www.livefm.lk